விதரண விபுண சரண்ணா, காமிதார்த்த விதரண விபுண சரண்ணா, காமிதார்த்த விதரண விபுண சரண காவியனா காலங்கார பரண, காமிதார்த்த விதரண விபுண சரண கா

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கோட்டுக்கூடா.
1: So much daring to roll out.